0: ചുങ്കത്ത് പ്രൈസ് ഹുണ്ടായിൽ നിന്നും ജൂലൈ 20-നകം ഒരു പുതുപുത്തൻ ഹുണ്ടായി കാർ സ്വന്തമാക്കൂ. ഫിഫ വേൾഡ് കപ്പ് മെഗാ ലക്കി ഡ്രോയിലൂടെ വമ്പൻ സമ്മാനങ്ങൾ നേടൂ. ചുങ്കത്ത് പ്രൈസ് ഹുണ്ടായി, കൊല്ലം, കരുനാഗപ്പള്ളി, നിലമേൽ. ഫോൺ 8714-62-4012.
1: பேசலாம் தமிழ் போனின் புரோகிராம் புது பொழிவுடன் உங்களுடன் நாங்கள் பேசுகின்றோம். உங்கள் இதயத்தில் இன்பம் மலர, உங்கள் கவலைகள் மறக்க, மனதெங்கும் சந்தோஷம் நிறைய, உங்கள் மனதை கவர்ந்த இனிமையான பாடல்களுடன் எல்லா செவ்வாய் மற்றும் வியாழன் கிழமைகளில் மாலை 3:30 முதல் 4:30 வரை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். உங்களுடன் பேசுவது உங்கள் ராஜ்மோகன், உங்கள் ரத்னா மோகன். காதோடு பேசலாம், தினம் தினம் புதுமை, என்றுமே இளமை, எப்போதுமே தொடர்ந்து கேளுங்கள். உங்கள் இதயத்தில் ஒவ்வொரு நொடியிலும் இனிமை நிறைய காதோடு பேசலாம். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 0474-293-1111. கேளுங்க கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க தமிழ் போனின் புரோகிராம் காதோடு பேசலாம்.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம். கதோடு பேசலாம் நிகழ்ச்சி இன்று உங்களுடன் பேசி கொண்டு இருப்பது உங்கள் ராஜ்மோகன். லைவ் ப்ரோக்ராம் தயவுசெய்து ரெகுலர் காலர்ஸ், அதாவது அடிக்கடி கூப்பிட்டு நேர்கள் கொஞ்சம் விட்டு பிடிங்க. ஏன்னா எல்லா ப்ரோக்ராமும் நீங்கள் தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்கீங்க, நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இங்கே வந்துக்கிட்டே இருக்குது, தப்பாக எடுத்துக்கிடாதீங்க. அதுக்காக அடிக்கடி கூப்பிட்டு நேர்கள் கொஞ்சம் விட்டு பிடிங்க. நம்பர் சொல்லட்டுமா? 0474-293-1111. ஏன்னா பல முறை நாங்கள் சொல்கிறோம், மக்கள் வந்து அது என்னன்னு தெரில, அது ரிப்பீட் தான், அவங்களுக்கு மட்டும்தான் அந்த கால் கிடைக்குது, என்னன்னு தெரில. கொஞ்சம் ஒரு 2 வாரம் கொஞ்சம் ஃபோனை தொடாமல் இருங்க ரெகுலர் காலர்ஸ், அடுத்தவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. அதை அவங்க தயவுசெய்து பேசட்டும். ஒரு காலர் வந்துட்டாங்க, யாரும் பார்ப்போம். வணக்கம்.
3: ஹலோ.
2: ஹலோ,
3: சொல்லுங்க பாப்போம். பேர்
2: பேசுங்க, 2-3 வார்த்தை சொல்லுங்க. ஹலோ மட்டும் சொன்னா எப்படி கண்டுபிடிக்கிறது?
3: கிரீஷ், லட்சுமி கடை.
2: சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க?
3: நல்லா
2: தான் இருக்கு. ஓகே ஓகே. சொன்னேன், அதாவது இப்போதான் ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்தேன், அதாவது ரெகுலராக பேசுகிறவங்க எல்லாம் கொஞ்சம் விட்டு போனீங்க அப்படிங்கிற உங்களோட அபிப்பிராயம் சொல்லுங்கள். அது என்ன எப்படின்னா, இந்த மாதிரி செய்யலாம், அவங்கள எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், எந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணலாம், இந்த மாதிரி அடிக்கடி எல்லா வாரமும் பேசக்கூடிய நேர்களை எப்படி கண்ட்ரோல் பண்ணலான்னு தான் பேசிக்கிட்டு இருக்கோம். எப்படி பிளான், எப்படி
3: சார் அவங்கவுங்க அவங்கவுங்க நினைச்சதான் கண்ட்ரோல் பண்ண முடியும்?
2: கண்டிப்பாக கண்டிப்பாக. ஏன்னா அடுத்தவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது பார்த்தீங்களா.
3: நானே இப்ப கூட்ட ஒருபாடு தானே, இப்ப கிட்டத்தட்ட ஒரு வாரமா ட்ரை
2: பண்ணுவேன்,
3: இப்பதான் கிடைச்சது.
2: எனக்கு வாரம் அப்ப 4 ப்ரோக்ராம் தானே முடியுது. எல்லா ப்ரோக்ராமும், அதாவது என்னோட ப்ரோக்ராமில் எல்லா ப்ரோக்ராமில் அடிக்கடி பேசுகிறவங்கள தான் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஏன்னா பேசுவதற்கு வேறு விஷயங்கள் இல்லை பார்த்தீங்களா, அதனால தான்
3: ஓகே
2: சொல்லுங்கள். அதாவது நீங்கள் சொல்லிங்க 2 மாதம் ஆச்சு என்ன பேசு, அப்போ ஆக்சுவலி ஒரு 4, 5, 6 ப்ரோக்ராம் முடிஞ்சிருக்குல்ல, 8 ப்ரோக்ராம் முடிஞ்சிருக்கும், அவ்வளோதான். ஓகே சொல்லுங்கள். எனக்கு வாரம் ஒரு முறை தானே வாய்ப்பு? அப்போ அதில் அடிக்கடி பேசுகிறவங்கள தான் நான் வேண்டான்னு சொல்கிறேன், புரிஞ்சுதா? ஓகே சொல்லுங்க, இன்னைக்கு என்ன பாடல் கேட்டிருக்கீங்க?
3: கேளடி கண்மணி.
2: சூப்பர் பாட்டு.
3: ஓகே,
2: பாட்டு போயிருமா?
3: ஓகே, தேங்க்யூ.
2: ஓகே, தேங்க்யூ.

0: நேர்களே, போன வாரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பாசிட்டிவான விஷயங்கள் தான் நடந்து கொண்டே இருக்கிறது. ஏனென்றால் நான் எதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னா, வெஸ்ட் ஏஷியா கான்ஃப்ளிக்ட், அதாவது யூஎஸ் ஈரான் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஹை லெவல் ரவுண்ட் ஆஃப் பீஸ் நெகோசியேஷன் நடந்திருக்கு. அது சூப்பர். அது வந்து ஓரளவுக்கு சமாதானமாக பேச்சுவார்த்தை முடிஞ்சிருக்கு. ஃபஸ்ட் ரவுண்டு தான் முடிஞ்சிருக்கு. ஒரு பாசிட்டிவான ஒரு திங் இதான், நிலைமை தான். ஒரு காலர் வந்துட்டாங்க, யாரும் பார்ப்போம். வணக்கம்.
1: வணக்கம். ஹலோ.
0: ஹலோ, வணக்கம். யார் பேசுறீங்க?
1: அண்ணா
0: எப்படி இருக்காரு? நல்லா இருக்கு. நல்லா இருக்குமா? சரி, இன்னைக்கு என்ன பாட்டு
1: கேட்டிருக்கீங்க?
0: என்ன விசேஷங்கள்? மழையெல்லாம் போச்சு. அதாவது மழை இந்த முறை வந்து 46% கம்மி அப்படிங்கிறாங்க. மழை வந்துடும் இன்னைக்கு. மழை ஒரு இன்னைக்கு, அதாவது 8 டிஸ்ட்ரிக்ட்ல வந்து இன்னைக்கு எல்லோ அலர்ட்னெல்லாம் சொல்லியிருந்தாங்க. மழையே காணோம். எதிர்பார்க்கறோம் வர மாட்டேங்குது.

0: நல்ல பாடல் ஒன்று கேட்டு ரசித்தோனர்களே. இரண்டாவது விஷயம் என்னவென்றால், ரீநீட் ஒரு வழியாக மறுபடியும் நடத்திட்டாங்க. இருந்தாலும் ஓவராலாக ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக் என்ன அப்படின்னா, இந்த எக்ஸாம் கொஞ்சம் கஷ்டஃபாக தான் இருந்துங்கிறாங்க. அதாவது மே 3 விட இந்த முறை ரொம்ப டஃப்பாக தான் இருந்தது. இதில் இன்னும் பிரச்சனைகள் முடியலைங்க. ஏன்னா போன தடவை வந்து மே 3 வந்து குவஸ்டின் லீக் அப்படிங்கிற விஷயம், இந்த முறை வந்து ஆள் மாறாட்டோன்னெல்லாம் விஷயங்கள் நம்ம சோசியல் மீடியாவில் வெளியே வருது. இதெல்லாம் எப்படி தான் இந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நடத்த போகிறாங்கிற நிலைமையில போய்கிட்டு இருக்குங்க. இனி காலங்கள் இனி ஃப்யூச்சரில் எந்த மாதிரி பிளான் பண்ண போகிறாங்கன்னு தெரிலங்க. இப்படி போனால் என்ன எந்த மாதிரி ஆக போகுது அப்படின்னு, இந்த யூபிஎஸ்சி இந்த ஜேஇ மாதிரி ஒரு எக்ஸாம்ஸ் 2 நடத்துகிற மாதிரி ஆகிற போகுது. இப்போ ஒரு போக்கு பார்த்தா பிரச்சனை முடிய மாட்டேங்குது. ஏன்னா ஏதாவது வழியில் ஒரு கள்ளத்தனம் பண்ணிடுறாங்க. இப்போ கூட பீகாரில் ஏதோ 14 அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கலாம் ரிப்போர்ட் வருகிறது. ஆள் மாறாட்டம் கேள்விப்படும் போதே ரொம்ப ஒரு வருத்தப்படக்கூடிய விஷயம் தாங்க. ஒரு காலர் வந்துட்டாங்க, யாரும் பாப்போம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யாரு? இந்துலேகாவா?
1: கிருஷ்ணேந்து.
0: கிருஷ்ணேந்து, சாரி, கிருஷ்ணேந்து. இந்துலேகன், எப்படிமா இருக்க? என்னாச்சு, வேலை எதுவும் ஆயிருச்சா? முயற்சி பண்ணல, அதான் விஷயம். ஏன்னா நீ சந்தோஷமா பேசுமா நினைச்சேன், எனக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னு சொல்ல போறேன்னு
1: நினைச்சேன்.
0: இல்லை. சரி சரி, ட்ரை பண்ணிக்கிட்டே இரு, நேரம் வரும்போது கண்டிப்பாக உனக்கு வேலை உன்னை தேடி வரும். சரி, அப்புறம் முயற்சி பண்ணிக்கிட்டே இரு, முயற்சி பண்ணாமல் இருக்காத, ட்ரை பண்ணிக்கிட்டே இரு. ஓகே, சொல்லு, இன்னைக்கு என்ன பாடல் கேட்டிருக்க?
1: ஜூன் போ நாள் ஜூலை காற்று, அந்த சாங் கேட்டேன்.
0: ஓகே ஓகே, சரிம்மா. வேற என்ன விசேஷங்கள் சொல்லு.
1: வேற உங்களை பேச கேட்டாச்சு. புதுசா காலர்ஸ்னே
0: ஒரு சான்ஸ் கொடுங்க. ஓகே ஓகே, அது அதோட உன்னோட அபிப்ராயம் என்ன, கொடுக்கணுமா வேண்டாமா?
1: அங்கே வேணும்.
0: அப்படிதான் வேணுங்கிறியா? ஓகே ரைட். ஏன்னா உங்ககிட்ட இருந்தே நாங்கள் ஃபீட்பேக் வாங்கணும். ஏன்னா நீங்க தான் என் ப்ரோக்ராம் எல்லாம் ரெகுலராக கேட்குறவங்க. அப்போ நீங்க தான் உங்களோட அபிப்ராயங்கள் சொல்லணும். புது புது காலர்ஸ் நிறைய பேர்
1: பேசுறாங்க.
0: இல்லைம்மா, நீ பேசலன்னு நான் இப்போ இதான் சொல்லலை. நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுக்கணும். நிறைய பேர் கேட்குறாங்க, எங்களுக்கு ஏன் ப்ரோக்ராமில் பேச முடிய மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க. நாங்களும் நம்பர் அடிக்கடி சொல்லிக்கிட்டே தான் இருக்கோம். 0474293111 காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நம்ம ஆனரில் எல்லாரும் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் அந்த ரெகுலராக இப்படி மனசில் பதிஞ்சவங்க அடிக்கடி அடிக்கிறவங்களுக்கு தான் அந்த அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குது. அப்போ நிறைய பேர் வந்து அவங்களோட வியூஸ் அவங்களோட ஐடியாஸ் அவங்களோட அபிப்ராயங்கள் சொல்லணும்னு ஆசைப்படுறாங்க. அப்போ அதுக்கு ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக நீங்கள் ரெகுலர் காலர்ஸ். என் ப்ரோக்ராம் மட்டும் இல்லைம்மா, ரேடியோ பென்சியரில் நடக்கக்கூடிய எல்லா ப்ரோக்ராம்லேயும் கொஞ்ச நாள் எல்லாருமே, அதாவது கொஞ்சம் விட்டு கொடுத்தா நல்லாயிருக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஏன்னா ஒரு சேஞ்ச் வேணும் இல்லையா? அரைச்சமாகவே அரைச்சிக்கிட்டு இருக்கிறதோட புதுசு புதுசாக ஆட்கள் நிறைய விஷயங்கள் பேசட்டுன்னு பார்த்தோம். ஓகேம்மா, கூப்பிட்ட மிக்க நன்றி. நல்ல ஒரு பாடல் வருகிறது.

0: நல்ல பாடல் உண்டு கேட்டு ரசித்தோம் நேர்களே. இப்போ நீங்கள் தேர்ட் வீக் ஆஃப் தேர்ட் சண்டே ஆஃப் ஜூன் அப்படிங்கும்போது ஒரு செலிப்ரேஷன். அது என்ன அப்படின்னா, நம்ம வீட்டில் ஒரு பொருள் கெட்டு போச்சுன்னு வைங்களேன், இல்லை ஏதாவது பொருள்னா ஜஸ்ட்டு பசங்க இல்லை எல்லோரும் வந்து சொல்லுவாங்க அதை அப்படி ரீப்ளேஸ் பண்ணிடுற அப்படிம்பாங்க. ஒரே ஒருத்தர் தான் அந்த குடும்பத்தில் வந்து சொல்லுவார், இது வந்து ரிப்பேர் பண்ணி பார்க்கலாமா அப்படிம்பார். அதாவது தகப்பன், அப்பா, ஃபாதர்ஸ் டே அந்த டே அன்றைக்கி சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அன்றைக்கு சோஷியல் மீடியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாரும் அப்பா பழைய ஃபோட்டோஸ்லாம் எப்படியோ தேடி பிடிச்சி ஏகப்பட்ட போஸ்டிங் பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இருந்தாலும் அந்த ஒரு ஒஃபிஷியல் தீம் ஃபாதர்ஸ் டே, அதை நான் முதல்ல சொன்ன மாதிரி அவர் தான் சொல்லுவார், ஏதாவது ஒரு பொருளை ரிப்பேர் பண்ணி ட்ரை பண்ணுப்பா. அது என்ன மனசில் என்ன ஐடியாவில் சொல்கிறாரு அப்படின்னா, கைடிங் ஸ்ட்ரென்த் அண்ட் பில்டிங் ஃபியூச்சர்ஸ். அவங்க தான் அது பிரித்து பாரு, அதை ரிப்பேர் பண்ண முடியுமான்னு பாரு அப்படின்னு ஒரு பையனை என்கரேஜ் பண்ணுறாரு பார்த்தீங்களா, அதான் ஃபாதர். அந்த டே செலிப்ரேஷன் சிறப்பாக நடந்தது. நிறைய நிறைய விஷயங்கள் நிறைய பேர் போட்டிருந்தாங்க, மை டேட்னு எல்லாம் போட்டிருந்தாங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது பார்ப்பதற்கு. ஒரு காலர் வந்துட்டாங்க யாரும் பாப்போம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்கம்மா?
1: என் பேரு கவிதா.
0: ஓகே.
1: பள்ளித்தோட்டத்தின் பேசுறேன்.
0: ஓகே, சொல்லுங்கம்மா, உங்களை பத்தி சொல்லுங்க. என்கிட்ட முதல் முறையா பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே பேசிருக்கீங்களா?
1: ஹலோ,
0: ஏற்கனவே பேசிருக்கீங்களா? என்கிட்ட
1: ஒரு வட்டம் பேசிருக்கேன்.
0: அப்படியா? ஓகே, சொல்லுங்க, ஏதோ சொல்ல வரீங்க.
1: என் பொண்ணுக்கு பிறந்த நாள்.
0: ஓகே.
1: ஒரு விஷயம்,
0: பாப்பா பேரு?
1: பொண்ணு
0: சரி சரி சரி. எங்க பள்ளித்தோட்டத்துல பேசுறீங்களா? சரிங்க, உங்களை பத்தி சொல்லுங்க. வேற யாரெல்லாம் இருக்காங்க வீட்டுல? மறந்துட்டேன்.
1: ஒரு பையன் இருக்கான், ஒரு பொண்ணு, ரெண்டு பேரும் தான் இருக்காங்க.
0: ஓகே ஓகே. ப்ரோக்ராம் எல்லாம் கேட்போம்டா.
1: ஓ,
0: தமிழ் ப்ரோக்ராம் எல்லாம் கேட்பீங்களா?
1: வேலை
0: பாக்குறீங்களா? ஓகே, என்ன வேலை பாக்குறீங்க? வாழ்த்துக்களை அட்வான்ஸாக சொல்லிருங்க. ஓகே, நீங்க விரும்பின பாடல் இதோ வருகிறது.

0: ഈ ഫുട്ബോൾ സീസൺ ഹ്യുണ്ടായി കാറുകളുടെ സർവീസിനൊപ്പം നിങ്ങളെ കാത്തിരിക്കുന്നു മികവുറ്റ ആനുകൂല്യങ്ങൾ. അതെ, ചുങ്കറ്റ് പ്രൈസ് ഹ്യുണ്ടായി സർവീസ് സെന്ററിൽ സർവീസിനൊപ്പം കരസ്ഥമാക്കൂ സ്ക്രാച്ച് ആൻഡ് വിൻ കൂപ്പൺ. ദിവസവും തിരഞ്ഞെടുക്കപ്പെടുന്ന 3 ഭാഗ്യശാലികൾക്ക് അടുത്ത പെയ്ഡ് സർവീസിൽ 40% വരെ ലേബർ ഡിസ്കൗണ്ട് നേടാം. ചുങ്കറ്റ് പ്രൈസ് ഹ്യുണ്ടായി സർവീസ് സെന്റർ, കൊല്ലം കരുനാഗപ്പള്ളി, നിലമേൽ. ഈ ഓഫർ ജൂലൈ 20 വരെ മാത്രം. കോൾ 8714624010.
1: இந்த ஆட் வந்தப்போ தான் ஞாபகம் வந்தது, ஃபுட்பால் ஆரம்பித்து சீசன், அதாவது வேர்ல்ட் கப் ஆரம்பித்து ஒரு வாரம் மக்கள் எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. கிரிக்கெட் ஃபுட்பால் மேட்சஸ் எல்லாம் பார்த்து ஓகே, நிறைய கார்ஸு, நீங்கள் நிறைய கட் அவுட் எல்லா இடங்களிலும் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபேவரட் டீம்ஸோட ஒரு டிஸ்பிளே எல்லாரும் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் ஹைதராபாத்தில் ரீசெண்டாக ஒரு பாலம், ஒரு பிரிட்ஜ் அப்படி ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணியிருக்காங்க, ரொம்ப அருமையாக இருந்தது. இதெல்லாம் நம்ம ஃபோனில் பார்க்குறது தான், இருந்தாலும் மக்களுக்கு அந்தளவுக்கு ஃபுட்பால் மேலே ஒரு வெறித்தனம், ஒரு இன்ட்ரெஸ்ட். ஓகே, ஒரு கால் வந்துட்டாங்க, யாரும் பார்ப்போம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: ஷாஜஹான்.
1: ஆ, சொல்லுங்க சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன்.
1: ரேடியோ ரேடியோ
2: ரேடியோ ஆடியோ.
1: ஓகே ஓகே, ரேடியோ ஆஃப் பண்ணிருங்க. முதல் முறையா பேசுறீங்க. ஓகே, ஓகே, சந்தோஷம். சொல்லுங்க,
2: என்ன விசேஷம்
1: சொல்லுங்க. நீங்க தான் சொல்லணும், உங்களை பத்தி சொல்லுங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கேன். நீங்க என்ன வேலை பாக்குறீங்க?
2: நான் லைட் பக்கம் கடை கொடுக்கணும்.
1: எதுங்க?
2: லைட்டர், ஸ்ட்ரீட் லைட்டர்.
1: புரியல.
2: ஸ்ட்ரீட் லைட்டர்.
1: சிகரெட் லைட்டரா?
2: ஆ,
1: அது
2: எல்லாம் உண்டு.
1: சரி சரி.

ஷாஜகான் விரும்பின பாடல் எல்லோரும் கேட்டு ரசித்தோம் நேர்களே. இப்போ நீங்கள் இந்த வாரம் ஆக்சுவலி இந்த ரீடிங் வீக் நீங்கள் ஜூன் 19 ப்ரோக்ராம் ரேடியோ ப்ரோக்ராம் ஃபுல்லாக கேட்டிருப்பீங்க. மக்கள் நிறைய வாசிங்க நிறைய படிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து 19 25 வரைக்கும் ரீடிங் வீக். இதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி ரீடிங் மந்தாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 19 ஜூலை 18 வரை அப்போ மந்த் லாங் செலிப்ரேஷன். இது என்ன அப்படின்னா ரீட் அண்ட் க்ரோ, அதாவது வாய்ச்சு வளர்

0: அதான் இதோட தீமை வந்து நிறைய பேர் வந்து ஆக்சுவலி இது வந்து பிள்ளைங்க வந்து இந்த மதர் டங் நம்மளை மாதிரி ஆட்கள்லாம் வந்து வேறு ஊர்களில் வந்து பிழைக்க வந்திருக்கோம். அப்போ குழந்தைங்க வந்து இந்த மதர் டங் வந்து மறந்துடுவாங்க. ஆக்சுவலி இப்போ என் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா கோட்ஸ் அதாவது சின்ன சின்ன தமிழ் கோட்ஸ் எல்லாம் வந்து பையனுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிடுவாங்க. சின்ன வயசில் அவன் கொஞ்சம் கொஞ்சம் வார்த்தைகள் படிச்சிருப்பான், அப்படி எடுத்து கூட்டி வாசிச்சு அம்மா இதானம்மா அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி தான் வீட்லேயும் பேப்பர் நியூஸ் பேப்பர் நாங்கள் முந்தியிருந்தே வாங்குவோம். மலையாள மனோரமா அதுவும் என் வீட்டுக்காரம்மாலாம் லேசாக எடுத்து எடுத்து படிப்பாங்க. அந்த படிக்கணுங்கிற ஆர்வம் நியூஸ் பேப்பராவது படிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இந்த ஒரு மாதம் கண்டிப்பாக நிறைய எல்லாரும் வந்து நிறைய வாசிங்க, நிறைய படிங்கள், நிறைய அறிவு வளரும். ஓகே, ஒரு காலர் வந்துட்டாங்க, யாரும் பார்ப்போம். வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். நமஸ்காரம். யார் பேசுறீங்க?
1: பாஸ்கரன்
0: சேட்டன். ஓகே, அடிக்கடி பேசாங்க, நீங்க கூப்பிடுறவங்க கொஞ்சம் ஓரளவுக்கு தமிழ் பேச முயற்சி பண்ணுங்க, அப்பதான் நல்லா இருக்கும். எப்படிங்க?
1: தொழிலாளி ஆண்டவன் உலகத்தின் முதலாளி, அவனுக்கு நாம் ஒரு தொழிலாளி, அன்னை உலகம்
0: தொழிலாளி. என்ன முதலாளி அப்படிங்கிற
1: பழைய
0: படம் என்ன அன்னைக்கு பார்த்த ஞாபகம் வந்துருச்சு உங்களுக்கு? ஓகே, பாட்டு எடுத்தாச்சு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கேன்.
1: பாட்டுக்கு
0: போயிருவோம். கூப்பிட்ட மிக்க நன்றி.

0: நேர்களே வந்து மற்ற காலர்ஸ் எல்லாம் கூப்பிடாம இருக்கும்போது தயவுசெய்து தமிழ் தெரிஞ்சவங்க பேசுங்க, நான் முதல்ல சொல்லியிருக்கேன். அப்போ நிறைய பேர் கூப்பிட்டு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் அப்படிங்கிறாங்க, ஆனால் பேசுகிற கொஞ்சம் தயங்குறாங்க. தயவுசெய்து நீங்கள் தமிழ் தெரிஞ்சவங்க ப்ரோக்ராமில் கூப்பிடுங்க, என் கூட நீங்கள் பேசலாம். வாரம் இரண்டு முறை இந்த ப்ரோக்ராம் செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமை 3:30 to 4:30 காதோடு பேசலாம் தமிழ் ஃபோனின் ப்ரோக்ராம். இன்று உங்களுடன் பேசி கொண்டிருப்பது உங்கள் ராஜ்மோகன். ஆக்சுவலி ஒரு வயர்லெஸ் டெக்னாலஜி நம்ம வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடித்தமான விஷயம். என்னவென்றால் இப்போ முந்தியெல்லாம் இன்டர்நெட்னாலே நம்ம வயரில் கனெக்ட் பண்ணிட்டு அந்த ஸ்பீடெல்லாம் ரொம்ப பிரச்சனையாக இருந்தது. இப்போ வந்து ரீசெண்டாக வைஃபை அப்படின்னு WIFI அப்படிங்கிற ஒரு பொருள் எல்லாருக்கும் வந்து ரொம்ப ஈஸியாகிருச்சு. இது வந்து இன்டர்நெட் ஸ்பீடு, இது ஆக்சுவலி வந்து ரேடியோ வேவ்ஸ் வந்து ஹை ஸ்பீட் இன்டர்நெட்டை கன்வெர்ட் பண்ணி வித்தவுட் ஃபிசிக்கல் கேபிள்ஸ், கேபிள் இல்லாமல் வந்து இன்டர்நெட் நமக்கு கொடுக்குது இந்த வைஃபைங்கிறது வந்து. இதோட டே செலிப்ரேஷன் வந்து June 20 சிறப்பாக கொண்டாடப்பட்டது உலகமெங்கும். இது ஒரு பெரிய ரெவல்யூஷனே சொல்லலாம். இது வந்ததுக்கப்புறம் மக்கள் எல்லாரும் வீடுகளில் இது வச்சிடுறாங்க, கண்டிப்பாக இல்லாத வீடே கிடையாது அந்தளவுக்கு. இதோட ஸ்பீடை வச்சு தாங்க இப்போ ஒன்று போய்கிட்டு இருக்கிறது. இருந்தாலும் மாற்றம், பயங்கரமான மாற்றம் நம்ம வாழ்க்கையிலே மட்டும் இல்லை, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு பொருட்கள்லேயும் ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்துக்கிட்டே இருக்குது. நம்ம மேலும் மேலும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். அந்த அளவுக்கு மாற்றங்கள் வந்துக்கிட்டு தான் இருக்கிறது. அதுக்கேற்றாப்புல நம்மளும் நம்மளை அப்படியே அப்டேட் பண்ண வேண்டி இருக்குது. அது வந்து ரொம்பவே நல்லது. ஒரு கால் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், யாரும் பார்ப்போம். வணக்கம். வணக்கம் கிருஷ்ணன் ஜி, எப்படி இருக்கீங்க? சொல்லுங்க முண்டக்கல் கிருஷ்ணன், எப்படி போகுது? எப்படிங்க
1: செய்திகள் எல்லாம்? என்ன கேட்டது?
0: ஒரு செய்தி இல்லைங்க, சும்மா ஏதாவது பேசணும்ல, ஏதாவது கதை
1: விட்டுக்கிட்டே
0: இருக்கணும்ல. பேச விடுங்க நண்பா, நான் ஒரு காரியம் சொல்லிடுறேன். நீங்க இது வாய்ப்பு சொன்னே சும்மா டக்குன்னு கூப்பிட்டு மலையாளத்துல பேசுறாங்க, நாங்க என்ன பண்றது? ப்ரோக்ராம் தமிழ் ப்ரோக்ராம், நான் எப்படி பேசுறது? நீங்க சொல்லுங்க. நீங்கள் வந்து பாடசாலை யூனிவர்சிட்டி அதெல்லாம் சொல்லுங்கள், இதெல்லாம் எங்களுக்கு நல்லாவே புரியும். ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கு ஒரு ஒரு இது ஸ்டைல் இருக்குது பார்த்தீங்களா, அதை நாங்கள் அப்படியே அதை மெயின்டைன் பண்ணணும்னு
1: நினைக்கிறேங்க.
0: அப்படி அது அது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு பேசட்டுமே. அதுதான் சொல்றோம், அதாவது அது ஒரு ஒரு கனெக்ஷன் இல்லாம போவோம் ப்ரோக்ராம்ல. சரி பரவாயில்லங்க, எப்ப இது நிறைய பேர் கேட்கறவங்க அப்படியே ஆஃப் பண்ணிட்டு போயிடக்கூடாது பாத்தீங்களா. ப்ரோக்ராம் பா கேட்பதுனா ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக கேட்கணும், ஒரு ஏதாவது ஒரு டாபிக், ஏதாவது நல்ல காரியங்கள் பேசுகிறாங்க அப்படிங்கும்போது நம்மளே நம்ம கூட நீங்கள் டிவி சேனல்ஸ் எல்லாம் பார்க்குறீங்க, வண்டியில் டிரைவ் பண்ணும்போது ப்ரோக்ராம் கேட்குறீங்கன்னா நல்லா இருந்தால், அதாவது ஒரு டிஸ்கஷன் நல்லா இருந்தால் தான் எல்லாரும் கேட்போம், இல்லைனா அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்போம். இப்போ உள்ள காலம் அதாங்க, இப்போ உள்ள காலம் அதாங்க. அதான் நான் சொல்லிகிட்டு இருந்தேன், நம்ம வந்து எல்லாமே வந்து அப்டேட் பண்ண வேண்டிய இருக்கிற சூழலில் போய்கிட்டு இருக்கோம். சரி, இன்னைக்கு என்ன பாடல் கேட்டிருக்கீங்க?
1: இன்னைக்கு நான் என்னமோ ஏதோ சின்னஞ்சிறு மனதில் ஒட்டி முளைக்குது கனவில், ஏனோ தெரியவில்லை புரியவில்லை ஒரு வார்த்தை.
0: சரி சரி, ஓகே, ரொம்ப சந்தோஷம் உங்ககிட்ட பேசினதுல. நீங்க விரும்பின பாடல் இதோ வரீங்க.

0: நேர்களே, இன்றைக்கு மார்னிங் நியூஸ் பேப்பர் படிக்கும்போது ரொம்ப ஷாக்கிங். என்னென்னா, கோச்சிங் கிளாஸஸ் இப்போல்லாம் நிறைய பேர் கொண்டு குழந்தைங்களை கொண்டு கோச்சிங் கிளாஸில் கொண்டு விடுற பழக்கம் உண்டு. இப்போ கூட ஃபோன் எடுத்த நிறைய கோச்சிங் கிளாஸ் கிராஷ் கோர்ஸ் அப்படின்னு வந்துக்கிட்டே தான் இருக்குது. இருந்தாலும் இந்த ப்ரமிசஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ தான் 14-17 வயசு குழந்தைங்க 15 பசங்க இறந்துருக்காங்க. இது வந்து ஒரு பில்டிங்கில் வந்து எந்த அளவுக்கு குழந்தைங்களை ஏற்ற முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு கிளாஸ் கண்டக்ட் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க. இது போக போக இன்னும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக போகுது. ஏன்னா இந்த கோச்சிங் சென்டர்ஸ் பெருகிட்டே போகுதுங்க. இது வந்து ஒரு நார்ம்ஸும் ஃபாலோ பண்ணுறது இல்லை. இந்த ஷார்ட் சர்க்கியூட்டில் வந்து கம்ப்ளைண்ட் ஆகி நிறைய குழந்தைங்க இறந்துருக்காங்க. மேலேருந்துலாம் குதிச்சிருக்காங்க பசங்க அங்கேருந்து தப்பிக்கிறதுக்காக. என்ன ஒரு நிலைமை பார்த்தீங்களா, அது லக்னோவில் நடந்திருக்கு. நம்ம ஊரில் இது நிறைய இடங்களில் இருக்குது கோச்சிங் சென்டர்ஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா இடங்கள்லையும் டாப் ஃப்ளோரில் கோச்சிங் சென்டர் போர்டு வச்சுருப்பாங்க. வந்து நம்ம நல்லா நம்பிக்கையாக வந்து குழந்தைங்க வந்து ஸ்கூலில் படிப்பதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் கோச்சிங் சென்டர் போனால் கொஞ்சம் பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு நம்ம எல்லோரும் அனுப்பி வைப்போம். இந்த சென்டர்ஸில் இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் நம்ம பார்த்து தாங்க இனிமேல் குழந்தைங்களை அனுப்பணும். அந்த மாதிரி சூழலில் போய்கிட்டு இருக்கு. இப்போ எத்தனாவது இன்சிடென்ட்ஸ் இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கிறது. இதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து அதாரிட்டிஸ் அதை நோட்டீஸ் பண்ணணும். ஒரு சென்டர் நடத்துகிறாங்கன்னா அதில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, குழந்தைங்களுக்கு எல்லா வசதி வாய்ப்பு இருக்கான்னு பார்த்து தான் நம்ம சென்டருக்கு அனுப்புவோம். சூழல் வந்திருக்குங்க. ஒரு காலர் வந்துட்டாங்க. யாரும் பாப்போம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம்மா. வணக்கம்மா. யார் பேசுறீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? சுகமா இருக்கீங்களா?
1: சந்தோஷமா இருக்கீங்க. உங்களுக்கு சௌக்கியமா?
0: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். சரி, பூனைக்குட்டி எல்லாம் நல்லா இருக்குல்ல?
1: எல்லாரும் நல்லா இருக்கீங்க.
0: சரி சரி சரி. அப்புறம் இடையில போன முறை பேசும்போது ஏதோ உடம்பு சரியில்லாம இருந்து இப்ப நல்லா ஹெல்த்தியா பேசுறீங்க, ஹாப்பியா இருக்கீங்க. குரலுக்கு ஒரு குழப்பம் இல்ல, தேய்மானம் காலுக்கும் கைக்கும் தான். நல்ல சூப்பரா பேசுறீங்க. ஓகே.
1: பாட்டு கேட்டிருக்கீங்க, முதல் மரியாதை படத்துல அந்த பாட்டு தான் வேணும்.
0: அந்த பாட்டை போட்டுருவோம். சொல்லிட்டீங்களா?
1: முதல் மரியாதை.
0: அந்த பாட்டை போட்டுருவோம். சரி, யாரோ பக்கத்துல பேசிட்டு இருக்காங்க.
1: பக்கத்துல யாருமே இல்லங்க.
0: இல்லையா? ரேடியோ தான், ரேடியோ தான் சத்தம் கோடிக்குதுன்னு நினைக்கிறேன்.
1: யா உண்டு, அது வெளியில அந்த பசங்களை பேசிட்டு போவாங்க.
0: சரி, இன்னைக்கு யாரும் வரலையா கூட்டுக்கு? யாரும் வரலையா?
1: இல்ல, ஃப்ரெண்ட் வந்தில்ல. உங்க உங்க ஆளுங்க தானே ஃப்ரெண்ட்? செல்வி. செல்வி
0: வரல.
1: வரல, சாயந்தரமா வருவாங்க.
0: சரி சரி. ஓகே, பாட்டுக்கு போயிருமா?
1: கேட்கணுமா?
0: ஓகேம்மா, கூப்பிட்டு மிக்க நன்றி.

இன்றைக்கு ஆரம்பத்திலே வந்து இந்த மாதிரி நேர்கள்ட்ட ஒரு ரிக்வெஸ்ட் சொல்லியிருந்தோம், கண்டிப்பாக அதை உங்கள் எல்லாரும் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டீங்க. தயவுசெய்து இது அப்படியே தொடரட்டும், புது புது காலர்ஸ் வரட்டும். இன்றைக்கு வந்து கொஞ்சம் பேர் அப்படி மலையாளம் கலந்து தமிழ்லாம் பேசினாங்க, அதெல்லாம் ஓகே, அது வந்து ஓகே, பெர்மிட்டட் தான். எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்கட்டும், எல்லாரும் பேசட்டும் ப்ரோக்ராமில். ஓகே, சந்தோஷம், இன்னும் சந்திப்போம் அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை. நன்றி, வணக்கம்.